பசி. ரோஹித் ரோஷினி உமா ராஜ்விகா பார்வதிபாய் சோட்டாபுரன் பாசி. ஷாக்கீர் ஷாஹிசாதே பிரவீன் சுந்தராஜ் ஜெகன்மாதா வீரந்தா கோர்த்துனாரு. ஜெயம் ஈ சித்திரம் கோசம் அர்பி பட்நாயக் உஷா பாடின பாட்டனே.

இனடி வியவசாய சூச்சனலு இந்தடுத்தோ சமாப்தம் ஆகாஷ்வாணி ஹைதராபாத் கேந்திரம் சமயம் 7 గంటలు ఇప్పుడు ఒక చిత్రగీతం.